0: மார்பில் பகவதி அடியில் ஐவோடி மித்திரி அணியனமே.
1: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.